சாந்தனம் 90.4 FM. டவுன்லோட் அப்ளிகேஷன் ஃப்ரம் கூகுள் பிளே ஸ்டோர் ஆர் ஆப் ஸ்டோர் அண்ட் என்ஜாய் யுவர் ஃபேவரட் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் மியூசிக்.

மவத்வியாப்ததேஹாய தக்ஷிணாமூர்த்தயே நமஃ. யஸ்மின் சர்வம் யதஸ் சர்வம் யஸ் சர்வம் சர்வத்ருக் ததா சர்வ பாவ பதாதீதம் போதானந்தம் ஸ்மராம்யஹம். யம் ப்ரஹ்மா வருணேந்திர ருத்ர மருத ஹஸ்த்வன்வந்தி திவ்யைஸ்தவைஹி வேதை சாங்கபத க்ரமோபநிஷதை.

0: சாந்தனம் 90.4 FM. Stay tuned.
1: ரேடியோ சாந்தனம் 90.4 FM இல் இப்போ கேட்காம் லிட்டரரி வேர்ல்ட். தயாராக்கி அவதரிப்பிக்கிறது டாக்டர் பார்வதி ஜீவன். சாங்கேதிக சகாயம் ஷாம்தாஸ்.